0: பபலா
1: சை பால்,
0: நடுவுல தாமரா
1: சை பால்,
0: புரத புள்ளா
1: சை பால்.
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்.
3: நானி ఈ చిత్రం కోసం హరిహరన్ హరిని ఆలపించిన సిరివెన్నెల సీతారామశాస్త్రి గీతం, సంగీతం ఏఆర్ రెహమాన్.